0: கலைக்கன் டிண்மயமலைக்கன் முனைக்குயிட்டம் உட்னாஃபி நேக் போ ஹமெண்ட் நீ முய் நேக் பி முன் ஜெக்க டெக்சி கோ சூப்சி முடி காபகு டெட் நேக் போபு நக் மன் யல்லமா கோ ஜகோ நேக்ல போ ஹமெண்ட் நீ குக்க மக்கள் மன் கமக்கள் மன் யல்
1: சரி danañu ñew ba ci barab bobu def joxe sen farata bobu ñuy tuddé aj leñ leg itam ñu ñew def li ñuy tuddé umrah fofu nak lañu wax ni suñu mam adam alayhi salam ba mu ñewé makka ba taxaw arafat wax nañu ne yalla dafa jël loxom bu tedd ba bu fekkonté ne loxo yey na ci mom dal di koy ray ci digg ginnaw suñu mam adam alayhi salam lepp lu mu wara meuna lepp lu mu wara am ci seut lepp lu mu wara am ci seut ba yalla raye digg ginaaw suñu mam adam lepp lu wara judd ñu lay tuddé doomu adama nga bokk ci seutu mam adama yi kérok ba yalla raye digg ginaaw mam adam taxaw nga nek jëm présenté wu ci sa kanamu borom ñepp taxaw adama di xol ay seutam ay domam ba ci setam bi mujju mu gis ñepp taxaw adama taxaw yonent yek nit ñek ñi gëm ak ñi gëmul ñepp taxaw ci kanamu yalla adama gis njabotam te bobu kenn juddogul waye yalla la sopp mu doxale non kérok wax nañu ne yalla laaj na nit ñepp ne len alastu bi rabbikum yeen nit ñi taxaw adama yak sey seut ma ngi len di laaj alastu bi rabbukum xana man duma sen borom fofu ruh yeb dañu tontu ne qalu bala ñoom ñep dañ ne ko ahakay yow rek yaay suñu borom yow rek yaay suñu borom bokko ñu kenn yalla na yeena ko wax de ñep ne waaw mu ne ah shahidna an taqulu yawm alqiyamah inna kunna an hadha ghafilin yalla ne wax ngeen ko de waye nak ma ngi len di jegal ne yawmal khiyam dana am ño xamanteni danen ma wax ne ma yalla kat ño ko waxon waye bañ deme aduna dañ ko fatte motax kenn ku nik ci ñun jotaay bobu ci arafat ba yalla poser question ba bokkon nga ci ñi wax ah kay waye tay ji ko laaj mu ne lolu fatte nako motax yalla nak ne ñun kat seede nañu ne ëllëg da ngeen wax ne dañ ko fàtte woon waaye yàlla fàtte fàttali waat nañu ko ci alquranul karim wax ne laajoon nañu ñu ne ahakay ahakay boobu nag bu ñu ñëw fii àdduna nag fàtte ko ba jël matériel jënde ko yàlla wala ñu jël alalu àdduna poñetu àdduna mi jënde ko yàlla wala ñu jël leneen di ko jënde yàlla yàlla mosul dañ di nekk yàlla te mom rek moy yalla te ñun ñoo d'accordone ci ne mom moy yalla ci arafat kérok ba mu rayé deug digg gënaaw suñu mam adam ñun ñepp gën nañu taxaw sédé lool motax wax nañu ne suñu mam adam alayhi salam yentibi sallallahu alayhi wasallam moko netti ndax lajon nañu umar ibn al-khattab radiyallahu anhu maana aaya bi ne ko noo ko déggee mu ne samictu rasulallahi sal allahu alayhi wa sallam yaqul inna allaha xalaqa adam wa masaxa dhahrahu fastakhraja minhu dhuriyatan wa qala xalaqtu haulaai lil janna wa bi amali ahli aljanna yacmaluun summa masaxa dhahrahu fastakhraja dhuriyatan wa qala xalaqtu haulaai lil naar wa bi amali ahli annaar yacmaluun fa qala rajulun ya rasul allah ففيما العمل فقال إن الله إذا خلق العبد للجنة استعمله بعمل أهل الجنة فيدخل الجنة وإذا خلق العبد للنار استعمله بعمل أهل النار حتى يموت على ذلك فهو أهل للنار عمر بن الخطاب نانا ديغونا يونتبي صلى الله عليه وسلم واخني ديغا خامتيني يالا بيندنا مام ادم دا فا راي ديغي غناوغا نانا جينيتي mbolom nit mu bari ci ay seutam daldi wax ne ñi ñepp de man